0: ஆமா இவ்வளவு பக்கத்துக்கு அவசர மதம் சொல்லுமா சீமாச்சலாம் வந்துக்கொள்ள மேப்பெல்லாம் அவருக்கு சிக்கப்பா இருக்கலாம் பண்ணலாம்.
1: Machines will do it anyway.